0: எஸ் கமன்.
1: வாடா, இது படியிலேயே நடந்து வந்தோமா, ஒரு சைடாக வாங்குது சார். அப்பா இதில் உட்காரட்டுமா?
2: ப்ளீஸ். தேங்க்யூ சார்.
0: இன்டர்காமில் பாருங்க.
1: ஆமாம்.
0: ஜனனி எந்தனை காரணம்?
1: சும்மா பார்க்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: எங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் இடத்து பறஞ்சில்ல.
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் எங்கிட்ட பறையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறாள்.
1: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா, காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்கெல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இருறா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயிருந்தா.
3: என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா
2: சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அது அறியில. ஜனனி மாதர் அவிட தாமசிச்சிருந்தது. அவருடைய அச்சனும்மையൊക്കെ നോർത്ത് ഇന്ത്യയിലാണെന്ന് പറഞ്ഞു.
2: നോർത്ത് ഇന്ത്യ അഡ്രസ്?
3: അത് എനിക്ക് അറിയില്ല.
1: നിങ്ങളുടെ പേര് എന്നാ?
3: ഓമനക്കുട്ടി.
1: ഓമനെ, നൈസ് നെയിം. ഡേ ഡേ ഡേ, ഞാൻ ഫേസ് പാക്കല, പാത്തിട്ട് വന്നിറണ്ടാ. ഓമനെ, ഓമനെ, ഓമനെ.
3: யாரാണ്?
1: ഞാൻ പോരാണ്. മൂടി തിരക്കരുതുക്കുള്ള മുതുമ വന്നിരിച്ചേ.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நான் எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு. பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம், நான் இன்டர்வியூ போனோம், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: ஈபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
1: லெப்டா ரைட்டா,
0: நேரா போ, டைமிங்க்கு பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
4: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா?
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக சார்.
4: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் நடக்கும்.
0: எனக்கு
1: தெரியும்.
0: ஏழு குண்டலமா
3: இதுக்கோ மகாபிரசாத்தம் லட்டு.
0: லட்டா?
3: மீரு
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
3: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
5: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
5: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுறா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேராய் போச்சே.
6: சந்தியாவின் கலர் என்ன, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்துதானே. பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம்.
7: சந்தியா பெரும் பணக்காரி சாரியாரு, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பெரியாளாவும் நம்பானா.

0: எப்பா ஒரு சோடா கொடுப்பான். என்ன கடையில் யாரு இங்கானா? கடைய போட்டு எங்க போடாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயின்ட்.
0: யாத்தி
1: சார் சார் சார் சார் பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு, நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சு. அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்தான்.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னேன் நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்க ஐயா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அது எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ சொல்லி விடுங்க ஐயா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ சொல்றேன்.
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கேக்குறியா?
1: பொறுப்புக்கா, பொறுப்புக்கடா உனக்கு. அமெரிக்கா ஒசாமா பின் லடன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க, யாராவது கண்டுக்கிறீங்களா? உலகப்புறம் வந்துடாது, அறிவு கெட்ட நாய.
0: அப்பா ஐயா, அதுக்கு என்ன என்னப்பா பண்ண சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும், உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு?
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்பவா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போவோம், ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறடா கடவுளே.
1: அந்த ஆள் அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன ஜீவ தெய்வமே, திரும்பிட்டாடா.

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும்.
1: I don't mind.

0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சல் ஐட்டம்
0: மெர்சல் ஐட்டல்ல
1: உன உள்ள கூப்பிடுறான்.
0: ஆ சரி.
1: ஆமா, எப்படி இந்த டைல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ கம் இன். உன் ரெக்கமெண்டேஷனா?
0: ஆமா சார். சார், ஏரியாவில் நிறைய பசங்க இருக்கிறானுங்க
2: சார். வேணாம்மா, வா வேணாம், சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டா.
0: தேங்க் யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாமல் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: ஐ ரிப்பீட் த சேம் க்வெஸ்சன்
0: சார். ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். இன்டர்வியூ வாய்ஸ் சார்?
2: நோ நோ நோ நோ நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஓன் டைம், ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
0: ஓகே சார், ஓகே.
2: திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில்? திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில்
0: சார்? திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: டேக் யுவர் ஓன் டைம். தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டில் சார், மேட்ச் பாக்ஸ்ல
2: இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ
2: சார். வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? வண்டர்ஃபுல். ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட் ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமான் வச்சிருக்கும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்லை.
3: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்றேன், சேஃப்டியே கிடையாது.
3: ஆமா, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

0: ஓவரா போச்சு, நம்ம வீடு தானே இது? செல்லம் ராஜாச்சி கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிடு, உள்ள பேசல வாசி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறியா?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: ஏய் இந்தா செல்லம், அம்மு நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாம்.
2: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனே, எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசி. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

இங்கு அங்கை யான கதை சொல்லுங்க. அங்கை அங்கை இங்கு அங்கை யான கதை சொல்லுங்க.

एक अंकल यानक का जोड़ेदा तुम गमेदा जोड़ा

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும். நீங்க வாந்திதான் வருது. இதுக்கா நீ கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகரக்கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க.
2: அடுறவன நல்லா அடுற முதல்ல அவன ஆளைய அவனையும் பாரு. வந்தா பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு. வெஞ்சு கல்ல போறா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா. எடுத்துட்டியா? மேல முறுக்கு.
0: நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
1: மியூசிக்னா? என்ன
0: மியூசிக்னா? இசை.
1: இசைனா?
0: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
1: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
0: என்ன சார், இது கூட தெரியாது. ஹார்மோனிய பொட்டுக்குல இருந்து வருது. ஏதா தெரிக்கிறீங்க?
1: இசை இயற்கையில இருந்து வருது.
0: எப்படி எப்படி எப்படி?
1: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
0: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
1: அதே மாதிரிதான் இசையும். கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியற மாதிரி சொல்லுங்க சார்.
1: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
1: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
1: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ பண்ணுங்க.
0: இந்த
1: சரி, இது
0: என்ன?
1: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: கொட்டி
1: போயிரும். காலையில ஒட்டடை புடுங்கினியா?
0: ஒட்டையா?
1: புடுங்கலையா?
0: புடுங்கிட்டாங்க.
1: என்னடா
0: அதான், அது மீசங்க.
1: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
1: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
1: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: அது ஓடி இருந்துங்க.
1: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேண்டா எந்திரிச்சா? ஏண்டா எந்திரிச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: பிளைட்டா?
1: ஸ்லிப்பான செதறிடுவ.
0: ஒரு குரு பாத்தாயா அலைறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே.
1: காஞ்சிபட்டியில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாம்பேக்கு வந்தியா? டேய் தீவிரவாதி நீ. டேய் போடா.

நினைச்சண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலேயே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம் தான்.
1: எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாத எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கிரகம் சமயத்துல காலம் வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போறாத காலம்? என்ன மன்னிச்சுக்க?
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது.
1: ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான்.
0: எதுக்காக விஷயத்த மறிக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒண்ணும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து
1: தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையே நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழான்னு சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளு அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றது கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: தில்ல
2: கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
3: சொட்டாங்கி
2: உன்னை கோயில் கட்டி கும்பிட போறேன் நெஞ்சில்லை.

0: விலகு விலகு எங்கை வெளியே பருது பருது பருது.
1: டே பாடி கத்துக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அவம்படுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடியம் பொறுத்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சதா நானே
3: வச்சே மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்.
2: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூடர போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்பேன்?
3: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்ப கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
2: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழுப்பி அவனையும் அடிப்பேன்டா.
3: அங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்டா. இந்த ஸ்பாட்லயே இவனை பண்ணுவான்.
2: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப குடுப்பாரா அண்ணன்?
3: அண்ணன் செருப்பா
2: குடுக்கலாமா?
3: மாப்பிள்ள

மூட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு.

0: ஹேய் திருட்டு பசங்க.
1: யாருக்குன்னா என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாருங்க. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்குது.
2: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம்.
1: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்திருக்கேன், போயேண்டா.
2: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லிருக்காங்க.
1: விட்டுருமே டிவிய சொல்லிட்டாங்க, போயேண்டா.
2: நீ வராம நான் போக மாட்டேன்.
1: ஏண்டா இப்படி அடம்பிடிக்கிற?
2: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
1: இதுவரைக்கும் எதுவும் ஆகல.
2: இனிமேலும் ஒன்னும் ஆகாது, அப்படியே சாஞ்சுக்குங்க.
1: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
2: மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா. ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
1: டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாதான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவனே தெரியல, இவ்வளவு பாசமா கொடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
2: அதெல்லாம் இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சி போயிருவீங்க.
1: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றிய. நீ நல்லா இருப்பியாடா?
2: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளையா
1: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
2: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
1: எதுட ஐதீகம்? டேய் மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு. ஏன் ரெண்டாவது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா அது? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேல படுது.
2: இப்படி
1: அநியாயமா தண்ணில நடைய விட்டுடா, உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

கைகேயி மஞ்சள் குங்குமம் இடந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை

0: மன்னல் கண்டு பின்னால் சென்றேன் கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள்.
1: ஓ மேலே கேட்காதே.
0: பௌர்ணமி நேரம் பாவை பொருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள்.

0: என்ன குரட்டை ஆயுது, பைக் உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே.
1: குடிங்க தண்ணி தண்ணி.
0: ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் பிடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையாயுது.
1: ஆமா, நீங்க சொன்னதுல நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹார்டா? எங்க இருக்குது?
0: அங்க பேசிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபிடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: மொரட்டு தனமா இருக்குங்க.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன் என்ன செய்யணும்னு கேட்டீங்க.
1: ஆமாங்க.
0: பிந்து உங்கி முன்னெழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேய் அலையிற நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு அம்மா எழுந்துருங்க வேண்டியதா இருக்குது.
1: ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்கோம்.
0: செய்துக்கோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன், எப்படி?
0: இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான், ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? பைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கண்டவா தம்பதிகள், என்ன அடக்க கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

0: அங்கிள், கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: ஏதா புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சாதான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.
2: என்ன பாட்டு பாடணும்?
3: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
2: தண்ணி கிட்ட பாகவதர், திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டது பா.
3: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா.

0: ஜாலியா.
1: முடிச்சிடலாமா?

0: என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள். அத்தான்
1: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பான்.

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தா, உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து

0: இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்?
1: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்த

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும்

சரி சரி சரி கம பசனி சரி நீரி சொதனி தத பப்பம் மமக சரி சரி மகசத மகசத மகசத மகசத சக தக பக பத பதச

0: கண்ணு சுத்தமா தெரியலையே, நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ், ஸ்கேன்க்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா?
0: இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டம், தேங்கி நின்ன தண்ணீர் கண்டம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளம்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாம்.
3: கழுவ வச்சிருந்த ஆசிரியர் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா தண்ணி நினைச்சு தானா ஊத்துறே? கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு. ஏன், எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற.
0: என்னது இது, ஃபுல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா?
1: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரனா இருந்த?
1: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்,
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கு எல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா.
1: தரமாட்டேன்.
0: எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
0: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ட?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே.
0: வயிற்று வலிக்கு மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டு சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறேங்கடா. போடா.

0: பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு கட்டபொம்மை கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹேய்
3: நா கூப்பிட்டீங்களா? நா
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாதுங்கற முடிவில பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கா நீ?
3: என்னண்ணா அது, நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம போயிட்டேன்? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க?
2: என்னது பண்றேன் மலும்படி ஏன் டென்ஷன் ஆறேன்னு என்னைய கேக்குறா நீ? என்னடா அது, என்னது
3: என்னண்ணா இது கூட தெரியாது? செட்டிங்கண்ணா, ஜெட்டி ஜெட்டி
2: தெரியாதா? டேய் நீ எகத்தாலும் பேசாத பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீ. இது அதுக்கு நடு வீட்டுல கொண்டாந்து போட்டிருக்க?
3: நான் வெளியே இடம் இல்லைங்கன்னா அதனால உள்ள கையை போட்டிருக்கேன்.
2: இடம் இல்லையா? ஏண்டா சேப்பாக்க செடிய மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல முடிக்கான ஜட்டி போடுறதுக்கு உனக்கு இடம் இல்லையா? வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமா? அது முன்னால நெஞ்சு தெரியுற மாதிரி பண்ணிடும், முட்டு தெரியுற மாதிரி டவுசர் போறிய, அசிங்கமா உனக்கு?
3: போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா கிடுங்க.
2: ஊதி பெருசாக்கலாம். நான் என்ன பலவன் யாவரியா? டேய் பலவன் யாவரியாடா? ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தாண்டா கேக்குறேன், டேய் இங்க பாரு உன்ன தாண்டா, உன்ன தாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாட்டு, சிமிட்டல நிப்பாட்டுக்கிறா. இன்னும் முறைக்கிற அட ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க, எதுக்குறப்ப கதை சாத்துற நீ? எதுக்கு சாத்துற? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது தானே? அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கிறமா இல்லையாடா? மறுபடியும் மாறா, என்ன சுத்துற?
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யார் நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துன.
3: அப்ப நீ தான் நரி? என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க?
3: வாடா, இனிமே இந்த ஜட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க, முடியலாம் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டாத்துறேன்.
3: இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: ஏய்
2: என்னங்கய்யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுறீங்க,
3: தோலை உரிச்சு தொங்க
2: விட்டுருவா? எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடி நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: அய்யோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஏ,
1: வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: ஏ, வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, பிளைனா பிரவுன்ல
0: போடுங்க. ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோஸ்?
0: இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
2: கொடுங்க பாக்கலாம்.
0: இல்ல இல்ல, இது வேற ஜாதி. சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு, சேட்டை விட்டு சேட்டு. டேய், நிறுத்துக்கடா. இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க?
3: அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க.
0: அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம்? கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அதுன்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய் சொன்னேன்
4: யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாரிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான். கைவிச்சு வர கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
0: போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குடுக்காமா? இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவன ரெண்டு பேருமே லூசுக்குமா? மாப்பிளை பாத்தாங்கன்னு வைங்க, கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

0: முனுசாமி முனுசாமி
1: என்னையா
0: கொடை
2: மழை பெய்தான் சொல்றியா?
0: இது மழை இல்லையா, ஃபவுண்டைன்.
2: அப்படின்னா
3: நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி வச்சா
2: அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் வந்து துவச்சு குளிச்சுட்டு
0: வந்துடுறேன். இங்க அப்படி எல்லாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
2: எவ்வளவு சொல்லு?
0: 10,000
2: என்
4: ஒரு பாட்டு பாடு.
5: எந்த எந்த பாட்டையா?
4: அம்மா பாட்டுதே.
5: தேவர் காலடி மண்ணே.
4: குட்டி கழுத, பாதியிலேயா தொடங்குறது? மொத அடிய பாடுறீ.

0: இல்லடா ராவுத்தர் பேரா, எங்க போயிட்டு வர?
1: யாரு தான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா, ஒரு டீ போடுங்க.
1: கடைக்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுரா.
0: சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே.
1: உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா?
0: ஆடு விக்க போறேண்ணே.
1: உனக்கு எதுல நாய்? ஆடு
0: சின்ன குட்டியில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன்.
1: ஆட்டை தூக்கி காட்டு.
0: தூக்க முடியலண்ணே.
1: எத்தனை கிலோ தேரும்?
0: 30 கிலோ தேரும்.
2: 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா
3: அமுக்கிறீங்க மாமா?
1: டேய், 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா?
0: 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
1: டேய் சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேப்பாங்க?
0: 250
1: முக்கவாசி ஆடு காவாசி
3: நாயே.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதடா சொல்லவனாங்கற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீ.
0: இந்தாடா
1: சொல்லிடாதீ.
0: என்னன்னு சொல்லாமே போறேன்.
1: என்னமே சொல்லிடாதீ.
0: எதை சொல்லவனான்னு போறா? ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு.
2: இங்கிட்டு வாங்கடா.
0: இப்ப அது மறுபடியும் போலீஸ்
2: இப்ப தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்ன சொல்லாமலா? என்ன சொன்ன?
0: அப்பதான் சொல்றதா சார். இப்ப சொல்லிட்டு போறேன்.
2: இவன் சரிபட ஸ்டேஷன் நொறுக்கும்.
0: அதான் சார் கரெக்ட்.
2: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், அவன் இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால என்ன சேஷன்ல வச்சு புலந்து எடுங்க.
2: கொஞ்சம் புலங்க
0: முடிவு எடுங்க. என்ன விளையாட்டு!

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: குட் மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுட்டீங்களா?
1: ஹாஸ்பிடல் பேரை கெடுக்கறத மோடிவ் பண்ணிட்டியா?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்.
1: நீ ஏன் 6 நம்பர் ரூம்ல இருந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு?
0: 6 நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட்?
1: ஆமா.
0: 5 நம்பர் மலேரியா, 7 நம்பர் பைலேரியா, 6 நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி
1: அவங்கதான்.
0: அவங்கதான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சோடனே என்ன கொடுப்பீங்கன்னு, பில் கொடுப்போம்னு. இது தப்பா?
1: டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா.
0: ட்ரை பண்றேன்.
1: உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்?
0: கேஸ் ட்ரபிள் இல்ல, பேஜர்.
1: பேஜரா? பேஜர்
0: 3000 ரூபாய் டாக்டர், 3000 ரூபாய்.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் பேஜர் எடுத்துட்டு முன்னாடி வரக்கூடாதுன்னு? நீங்க எல்லாம் எதுக்குடா எதுக்குடா டாக்டர் தொழிலுக்கு வரீங்க?
0: தெரியாம படிச்சு
1: மறக்கிறதுக்கு முன்னாலும் ஒண்ணு சொல்லிடுறேன், இனிமே உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீ இந்த பேஜர் எடுத்துக்கிட்டு முன்னாடி வரக்கூடாது, புரிஞ்சுதா? தொலைச்சிடவே தொலைச்சு.
0: நீயும் நானும் ஒரே மெடிக்கல் காலேஜ் தான் குப்பை கொட்டணும். என்ன, என்னோட 2 வருஷம் சீனியர், ஆனா அதுக்காக உன்னோட வண்ட வாழமெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? உட்காந்துகிட்டு போற வர பிகர்களுக்கெல்லாம் மார்க் போட்டவன் தானே நீ? கிளாஸ்ல கடைசி பெஞ்சில உட்காந்துகிட்டு திருட்டு தம் அடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டவன் தானே நீ? டேய் டேய், நீ என்னோட டிசிப்ளின் பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸத்தான் வச்சுக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏண்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தான்டா பிராந்தி, வெளியே வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சிடறான் மடையா? அவன் தான் கூப்பிடறான் பாரு, கூப்பிடறான் பாரு. வர்றான்டா டேய், வர்றான்டா. எஸ் டாக்டர்.

0: அநிலை.
1: பாரதி பாரதி பாரதி நில்லுப்பா, எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
2: ஆமா ஏ
1: இல்ல வேமா ஒரு அதான் கேட்டேன்.
2: அந்த பீடிய கொடு வலிக்குதா?
1: ஆமா ஏ
2: இல்ல கத்திரியேன்னு கேட்டேன்.
1: எப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
2: என்னவா நினைக்கிற?
1: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
2: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப?
1: எது
2: என்னடா
1: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
2: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
1: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொல்லுறா.
2: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
1: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரமா வர சொல்லுகாரு. வேமா போ.
2: ஆமாமா மறந்தே
1: போயிட்டேன். அப்பா வாயாலே சுளுக்குடுக்கறானே.
3: அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீலா?
1: என்ன நினைச்சு கேக்குற?
3: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
1: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன 99? அப்புறம் நம்ம கேட்டானே எங்க இருந்து வரானே? அப்புறம் நம்ம கேட்டானே டேய் அவன் கேட்டத பூரா உன்கிட்ட கேட்காம போட மாட்டானே.

0: அழகான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: காஞ்சிப்பூமி எல்லாம் வட்டாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும்.

0: பாட்டிங்க பாத்தியா? இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மனு சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா உடமாட்டேங்க பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும். அதான் நம்ம கல்ச்சர். வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும். போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
3: நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அதை சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தவன் இல்ல. திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படிரா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
4: தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு
0: ஒரே தீர்ப்பு
5: சொல்லட்டுமா?
6: சாத்தப்பண்டா,
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி, அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான்.

0: தங்க லட்சுமி ஆமா ஆமா இங்க வா. ஏத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரி என்ன நல்லா செய்யுது என்ன?
1: சரி நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட், இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்து எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும்.
1: அதான் எனக்கு
0: தெரியும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணியை ஊத்தி
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வையி, நான் வந்து புதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
0: என்ன என்ன எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு, பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன்.

0: பிச்சமணி, பிச்சமணி,
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு.
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
3: பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. கியூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை.
2: அத இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு
1: என்னடா பண்ணுவ? பெரிய வேலை. ஆற்றாலும் சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
2: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஜாப்.
4: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
4: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது
4: பிச்சு, வாயத்தரடா.
1: என்னது?
4: சக்கரை.
1: இதபா, இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம், ஒன்னி திருநாவுக்கரசில வச்சுக்கணும். ஏன் வச்சுக்க கூடாது?
4: நல்ல வேலை கிடைச்சு.
1: வாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு.
4: அது விடுங்கடா, மூக்கி போட்டு போறான் அவன். ஒரு கிண்டு
0: சார், டைம் என்ன?
1: டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா.
2: அப்படிதான்
1: சொல்லு. என்ன செய்வ? என்ன செய்வே? தனியால் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்கடா. என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீக்குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட்ரா. போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏ துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com க்கு மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டிய எர்ரா. எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு. ஐ அம் கோயிங் டு சென்னை.

0: அடச்சே, வாங்க தம்பியே, இறங்கி வாடா.
1: வாங்க. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வாங்கம்மா, வாங்க உள்ள போங்க.
1: அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம்.
0: ஆகட்டுங்க, அப்படியே செய்யறேன். ஆமா ஐயா, யாரு
1: கேட்டு இல்ல கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்கு ஒரு கேள்விய கேட்டு இல்ல. டேய், நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. யாரு
2: அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற, விசேஷத்தனி ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா?
1: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
0: வேலைக்காரன்
1: இல்லா, வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டி ஏண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாமஞ்சோனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போகடா போய் வேலையை பாருக்கடா.

0: ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிர காலத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம் லேசா இருக்கும். தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றேன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்ரகாரமே செஞ்சு அடிக்கிறதுக்கு வர்றானுங்க. திருநா
1: சரியா தானே செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
2: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி.
0: எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
2: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க.
0: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
0: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
0: ரொம்ப ஓவரா பேசுறீங்க. தூமச்சா பேசுறீங்க. நீ யோசிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு
4: இருக்கேன்? பேசி தீர்க்க முடியாது.

0: கேம்பெயின் தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: எனக்கு சந்தோஷம் இல்லன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிலுப்பா இருப்பான். என்ன நீங்க செஞ்சு பாரு.
1: அந்த பக்கம் போன சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா.
0: இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட நாலு சாத்தாத்தானா?
0: அரே, நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
1: என்ன மேல
2: எந்திருக்கிறேன்?
1: என்ன நடந்தது?
2: நீங்களே சொல்லுங்க.
0: எதுக்குன்னாட்டி
2: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
1: ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
2: நீங்க எவ்வளவு நல்லவர்.
1: மேல
2: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தம் கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா சொல்லிச்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
1: சைக்கிள்
3: அண்ணே,
2: இவங்க வரல
0: என்ன மாட்டி விடுவாங்க.

0: எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி,
1: காலம் காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க.
2: வணக்கம் பாட்டி.
1: வணக்கம் சொல்லத்தான் பெல் அடிச்சியா?
2: போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
1: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி.
2: உங்களுக்கு எந்த பொருள் வேணும் சொல்றீங்களா?
1: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, டியூப் லைட்.
2: ஆமா.
1: இங்க பாத்தீங்களா, டிவி. இது அயன் பாக்ஸ். எல்லாமே எங்க வீட்ல இருக்கு, நீங்க கிளம்புங்க.
2: மாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே.
1: இத நீங்க நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க.
3: சரியான இடக்கு போல திரும்ப திரும்ப இருக்கு, வா வேலை வரத்துக்கு போலாம்.
4: இது என்னது
5: ரேடியா
4: பாடுமா?
5: சுச்சி போட்டா பாடும்.
6: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
4: இது பேர் பாட்டா?
3: இது பாட்டா?
5: யோக்கிய பயல, யாருக்கு சேட்டையை காட்டுற? பாவம் கிரண்ட கால வெட்ட.

பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு. டேய் சலவன் சரா.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா?
1: உடம்பு சரியில்லாத வேணாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவன 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும்.
2: என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்தவை பாப்போம். குத்தவையே என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை தின கொள்ள பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தின்ன இல்ல பிள்ளை கலரா பறக்கணும். 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சதுனா வெள்ளைய பறந்து பிள்ள யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது?
1: அதுக்கப்புறம்
2: நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
1: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையில சொல்லி அனுப்பு.
2: ஆனாமா, நான் அந்த கோடாங்க ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண ஒண்ணு போறேன்.
1: சரி,
2: நீ பாத்தியா
1: என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி.

0: என்னடா கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுருக்கா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்தோன்னு ஆஃப் ஆயிட்ட?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோன்னே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்கெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்கெல்லாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடுங்களா. எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்தனும் போக போறான். தங்கச்சியும் கூட்டி கூட்டி விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
4: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல விடுறா, பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: மாமா குட்டி.
1: சொல்லுங்க மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
0: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டே இருக்காருடா.
1: இட்ஸ் ஓகே பேபி, நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலான் இருந்தேன், அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவோம் அங்க கூட்டிட்டு போயிடுவோம் படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி பல்லக்க.

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற பாரில்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமா உள்ள
0: என்ன டேய், இங்க வாங்கடா. என்னங்கடா இது, மாடு மாத போட்டிருக்கு, துண்டெல்லாம் போட்டிருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பாண்டிய, ஜல்லிக்கட்டு கால
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளையை அடக்கிறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளையை யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஓ
2: ஆமா,
0: அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே?
3: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
0: அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
4: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சுட்டு தார்குச்சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுகடா அத.
5: இது காலமா நிலத்து வர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அதை அடக்கறதான் வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்து அடக்குனா அது வீரம்.
1: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்
4: ஆயிடுச்சு. இவங்க என்ன பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம், வாங்கடா போலாம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கு எல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
1: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
1: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
1: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
3: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சு ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா
4: அவங்கிட்ட பேச்சு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
4: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்ட தார் குச்சியில பின்னாடி குத்துனே இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
1: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
1: ஐயோ முன்னாடி குத்துச்சு.

அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா

0: பாமா யாரு யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே, ரோட்ல இப்படி அநியாயமா மயங்க கிடக்குறாங்க, அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களா? இதுவாடா மனிதாயமானா? அப்புறம் எப்படி நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயலுகளா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசிக்கிறக்க போல் இருக்கு. ஐயா ஒரு சோடா கொடுங்க.
1: தேங்க்ஸ்ங்க.
0: நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதான் பார்த்துட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறாரு ஐயா. மேல லாரி இரு ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி
2: நான் தான்
0: எலிபூட்டேன். ரொம்ப பிரதானமா கிடந்தீங்க, மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரிதானே?
2: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கம் உனக்கு எதுக்கு? பவுடர் தெரியுமா?
0: அப்படின்னா
2: போதை பொருள். சொல்லு பாப்போ.
0: போதை பொருள்
2: சொல்றியா நீ? இத்தினூண்டு 5,000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரக தாவம் போது கேவலம் 1 ரூபாய் 50 காசு சோடா வாங்கி பிளீச்சு பிளீச்சு மூதியில அடிச்சு எழுப்பிட்டியாடா?
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
3: செவ்வாய் கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாளே.
0: செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாமா போனீங்க?
2: இல்லை முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா?
0: முடியாது முடியாது.
2: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலாம்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியடா.
0: தெரியாம இறக்கப்பட்டு
2: எழுப்பிட்டப்பா.
0: போனா போதும் போனா
2: போதும் போனா போதுன்னு சொன்ன.
0: இப்ப நான் என்ன செய்யணும்?
2: 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 5,000 ரூபாய்
2: ஆளுக்கு 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 10,000 இல்ல
2: 20,000 ரூபாய் எடுத்து வை.
0: என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் எங்கடா போவேன்?
2: அப்ப என் சகாகிறது கூட்டு போ.
0: செவ்வாகரத்து கூட்டி போவா? டேய் எனக்கு செவ்வாகரத்துக்கு ரூட் தெரியாதுடா.
2: அத முன்னாடியே யோசிக்கணும், பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. கூட்டிட்டு போடா, இல்ல படுத்து எடுத்து போய்டா.
0: இல்ல பா தெரியாது.
2: ஏமா நாங்க என்ன பாய்க்கறோம்?
4: ஏண்டி பம்பாய்
5: போமனா?
4: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி.
5: சத்த சும்மா இருக்கேலா.

0: அஞ்சு பவுன் குறையறது, அதை தொடரடா.
1: சொல்லுமண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டிதான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன், காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல குடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கிய?
2: ஷட் அப் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் ரவனா ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்
0: என்ன,
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா

நிலத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: அங்க ஒரு வண்டி வருது, இதை காட்டிட்டு பாடி ஸ்டாப் ஸ்டாப். ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு.
1: ஏய் வண்டி நிறுத்துறேன்.
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எங்க
0: என்ன வண்டி அங்கே இட்டு பாட்டிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படுறாங்களோ.
1: லிப்ட் கேப்பம் போல்றியா? அந்தா ஏத்தி வண்டி தானே, குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்தா நமக்கு தானே சேஃப்டி?
0: அதுவும் சரிதா, பிட்பாடு மேல பிராந்தி தெளிச்சு விட்டு இச்சை மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க?
1: என்ன
0: உடம்பு
1: வலியும்?
0: நடுச்சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கலாம். எல்லாம் ஒரு இதுதான், சரி சட்டப்படி நேரத்தை கழிப்பு எடுத்துரு.

0: That? That?
1: That's not the woman.
0: என்ன இங்க யாரு சார்?
1: ஏய் பார்த்தா தெரியலையா? டிராபிக் போலீஸியா? நான் எல்லா வண்டியும் நிப்பாட்டி யாருங்க? இப்ப நீ என்ன கேக்குறியா? ஆமா இவ்வளவு விசாரிக்கிற நீ யாரு?
0: நான் வந்து சொந்தக்காரன்.
1: யாரு சொந்தக்காரன்?
0: அது இந்த விளக்கல இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்து வேலையை முடிச்சுட்டு போவோம். டேய் சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வாடா.
1: மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கான்? நேற்று ராத்திரி தான் சிங்கு நுங்க எடுத்திருக்கான். அதுக்கெல்லாம மாலை போடுவாங்க? எவ்வளவு மொக்க
2: ஒரு

0: இந்த ரை
1: ஆரம்பிச்சாண்டா.
0: I am flying in the rain. I am strong. Hey, I pay money. Complain warden.
1: என்ன வேணும்?
0: What chutney?
1: Chutney.
0: Hey!
2: Thanks sir.
0: Chutney எங்க மேன் வைக்கற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். Fool.
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: Oh, I am sorry.
0: Hey! You. I fool of the idiot of the fool of the ass. Stop.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார். என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்த கூடாது. Get out.
0: What?
1: Ouch. மிட்சுபிஷி.
3: ஹிட்டாச்சி, ஹிட்டாச்சி.
1: வந்தாச்சி.
3: Oh my god.
1: It's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்ட்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. Please follow me. See, உன் பேர சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். You please come here. Come.
3: Thank you.
1: Please take your seat.
2: Thanks.
1: What would you like to have?
3: One.
0: Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down. என்னடா?
3: நீங்க சொல்லுங்க.
0: ப்ரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது ஹாய் மேன், ஐம் ஹியர்.
1: ஒன் செகண்ட்.
0: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: ஓ காட், வாட் எ கிரேட் ஃபேமிலி.
0: ஐயா,
3: கீப் திஸ் ஃப்ளவர்.
0: தேங்க் யூ.
3: வி மீட் சம் டைம்.
0: ஓகே.
3: பை.
0: சிங் இன் தி ரை. I am in the rain.
2: Papa.
0: Song in the rain. I am strong in the rain. Sing.
4: Tari kita jam, tari kita jum, tari kita kam. தாமெங்கிட்ட ஜம் அவங்கிட்ட ஜும்.

வயிற்றுக்காக மறுகிற இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு.

வலிமையுள்ள வெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: என்னப்பா கால் எப்படி இருக்கு
1: சார்? நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்ட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ளே கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்ட் குடுக்குதுன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வர வர இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ அது என் பேஜர்.
0: பேஜர்?
2: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுமா. அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால புரியாம ஆடாதரா. என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹ

0: கோரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்காக இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு பாய்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க.
1: என்னடே ஒப்பாரி கூட குத்துப்பாட்டில் தான் வைக்கணுமாடா?
0: வெல் யூ நோ த ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட் சர்ரா.

0: வாழ்க்கையில் நடந்த அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெட்டாத மரியாதை 50 ரூபாய் கூட இல்ல 2 டேல காத்து புடிங்கி விட்டுவேன். சிட்டிக்குள்ள லாரி வரப்பான தெரியுமில்ல, யார கட்டிய வந்த
1: நீங்க
0: படிக்கிறவங்க நடக்காது, உனக்கு எல்லாம் சரியான பயன்படுத்த சரியா வரும்.
1: மாஃப் கர் தோ, மாஃப் கர் தோ முஜே.
0: அப்படினா ஒரு 200 வட்டு.
1: ஆ 1000 ரூபீஸ் சார். சேஞ்ச் நை ஏ.
0: பரவால கொடா.
1: ஏ தோ ஸ்டேட் கா பைசா ஹை. ஏ ஸ்டேட் கா பைசா ஹை.
0: அப்படினா எனக்கு பட்டியா?
1: ஆ இதர் ஒயின் ஷாப் மே சேஞ்ச் கரேகா. அந்த பேரு.
0: யார் யார் யார் யார். இன்னொரு வசூல் பண்ண மாட்ட மாட்டீங்க. ஏய். மாத்தி குடுத்தா எங்கே போ. போலா ரைட். தள்ளி வா தள்ளி வா. ஒயின் ஷாப் வந்து தீ வண்டி நிப்பாட்டு.
2: ஆ வண்டி நிக்காது.
0: ஏன்? ஒரு போலீஸ்காரத்தில் போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டிய இருக்கும். சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
1: உன்னை விட
0: மாட்டேன்,
1: வாங்கறதே நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன், லாரிதான் உன் மேலே ஏறும்.
0: 200 ரூபாய் கேட்டதுக்கு ஒரு நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையிற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊர்க்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்றத வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கான், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம், உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். அம்மா இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா, எங்க பார்த்தாலும்
3: என்ன? இங்க யார்ட்ட வசூல் பண்ண வந்த?
0: வசூலா? யோ, வசூல் அறியறாயா? வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். யாயா எரிச்சல கிளப்புற?
3: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
0: சுடுகாரா? எங்க என்னையா சொல்ற? ஐயா அம்மாடி, யோ ஏ கூட்டி போயிரியா? இங்க ஆள் காணா, எங்கடா போன? அத்தி வந்தவே யாரும் தெரியலீங்க. ஐயப்பா ரொம்ப பயமுறுத்துறாங்களே ஐயா, காலையில அடி ராத்திரி சுடுகாடு. அப்பா நான் என்ன பண்ணுவேன்?

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: அவ்வளோ பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபாய் தான். நீ என்ன 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
1: மணி
0: பையனிய ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, நான் சின்ன பையங்க, வேண்டாங்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா? நல்லா போடுங்க. நடுவாளையில நின்னு கும்பிட்டு இருக்கறான்.
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
3: மாப்பிளைக்கு மாலையை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
4: வாங்க.
3: ஹலோ விஸ்வநாதன்,
4: போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்,
4: வாங்கம்மா போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
5: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்க விரட்டிட்டு இருக்க.
4: உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
5: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
5: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
5: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா, இங்க
0: வயல்ல அறுப்பு வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
5: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டு போய் மேல தங்கவே.
4: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் சார், விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்?
4: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்றீங்க? எப்படி
0: அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
4: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது.
0: ஐயோ ஐயோ,
4: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாம. சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்டு.
4: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
4: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
4: ஆமா
0: Tamil asalnuna well, how to say in Tamil exactly? I don't know how to
4: Tamil e varalaye
0: vela illadavannu solalam.
4: Vela illae nu solradhukku ivula bandava? Appa vela kedachiruchna ivula banda kaatuveni?
0: Adu kedaikira velaye porthu
4: niruthu. Pidi paaka unakku romba mela irukku, po pogiralla paara. Enna look?
0: Neenga dhaan paarunninga
4: maradi paara.
0: ஓய் அவங்கள இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.

மாதிரி என்னத்தை தாய் இது பாத்துக்கிச்சு தென்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி. மொக்க வாங்கி இருக்க கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டம் முசா.

0: அதுக்கப்புறம் யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சியா? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டான் சொல்றான். அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா சொல்றான்.
1: ஐயோ
0: ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்?
2: ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க. அப்ப என்ன கேட்டான்?
0: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல? இதுக்கு முன்னால அந்த வேலை பாத்துட்டு இருந்தான். ஒரு வித்வான பாத்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறதையும் கேட்டுக்கிட்டு நயா போய் சார் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான்
2: சொல்றான். அதை விட்டு தொலைங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க.
0: என்னத்த சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருட் ஆயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்குன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா இந்தியாவிலேயே? ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான்.
2: அதுவும் அம்பாஸ் கார்.
0: என்னது அம்பாஸ் கார? இவ்வளவு நீளமா இருக்கு.
2: அப்ப லாரி?
0: லாரியா?
3: பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் சம்பளம்? பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் சம்பளம்?
0: ஏண்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கேட்கற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே.
3: ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி.
0: போட
2: அண்ணே.
0: என்னன்னு
3: பேச்சம்பளம்
0: பண்ணிக்கிட்டு நீ போப்பா.
3: பழைய இரும்பு சாமான் ஏன் பித்தாளுக்கு பேச்சம்பளம்?

கேட்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்.

0: இன்டர்வியூ போனும், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பார்ட்டியா இருக்கிற?
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டின தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ தான் அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
2: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. வாரத்துக்கு 80 ரூபா, மீட்டருக்கு மேல 10 ரூபா கொடு.
0: மேலயா? என் சைட்ல வச்சா எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் கியூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்கிச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். அமாரா தேஷ் ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்ப்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தல எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கருமம், சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
3: ரோ பார்க்கிங்ல என்ன திராவிட்டல வண்டி நிப்பாட்டி இருக்கான், தூக்கிக்க வண்டிய.
0: என்ன வண்டி கொஞ்சம் தூக்குன மாதிரி போகுதே. ஒருவேளை ஜெமினி பிரிட்ஜ் மேல ஏறாம போல இருக்குது. என்னது இது? ரொம்ப நேரமா இந்த வாக்குலயே போய்கிட்டு இருக்குதே. ஜெமினி பிரிட்ஜ் என்ன அவ்வளவு நேரமா இருக்குது? எதுக்கும் செக் பண்ணிடலாம்.
4: ஐயோ, என்னங்க இது? ஆட்டோ எஸ்எல்வி ராக்கெட் மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது.
0: இன்டர்வியூ போச்சே.

0: போட ஆண்டவனே நம்ம
1: இன்னமும் அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன்லாம் போட்டா ஜெட்டி மட்டும்தான் போடணும். இப்ப ரெடி சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 தான் கொடுங்க.
2: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
2: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கும் தெரியும்.
2: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம் வாத்த ஸ்லிப் ஆயிடுச்சு.
2: இந்தா புடி.
1: தேங்க்யூ சித்தப்பா.
2: இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற போய் கேளு, செக்கு தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அழையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரும்.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
2: இருக்கு. வெட்டி கிளி, வெட்டி கிளி,
1: டேய் உட்காரா.
2: நான் வெட்டி கிளி?
1: டேய் எந்த கிளி? சூப்பர் குச்சிர உட்காரா. லேடி கையை காலே பண்ணி குச்சிர.
2: டேய் யார நீ?
1: தப்பா பகவே.
3: என்ன
1: சித்தப்ப, ஹர்பஜன் சிங்
2: மாதிரி உட்கார்ந்து
1: உட்காந்து கை நீட்டி தான் அடிப்பாங்க.
3: என்ன சாரதி, முன் சீட்டு பின் சீட்டு?
2: பஸ்ல முன் சீட்ல உட்கார்ந்து கம்பியில முட்டி மண்டவிக்கு போச்சு. என்ன
3: நீங்க புல்லட்ல போனீங்க?
2: என்னடி சும்மா ஏத்தி போச்சிட்டீங்க?
1: எப்படி சமாளிது பாரு நாய்.
3: இந்த வீட்ல ஆயிரத்து கூட உரிமை எல்லாம் போச்சு. எல்லாம்
2: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்ப தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு
2: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா?
2: வயசு பையன், நான் இடத்துக்கு போயிட்டு செலவு இருக்கும்ல, எப்படி சமாளி சம்பாதி?
4: நானும் வயசு பையன்.
2: நீனும் வயசு பையன் தாண்டா. நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
4: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்காலாம் கிடையாது.

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: ஓகேமா.
1: வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடிருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது.
2: அந்த செருப்பு சட்டை போட்டுக்க தம்பி, அது எங்க போகுது?
1: சிறுக்கு பட்டு.
2: அதே பட்டு எங்களுக்கு போடுங்க.
1: எத்தனை பட்டு?
2: ஆறு பட்டி போடுங்க.
1: வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்?
3: அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்.
1: நல்ல வேலை பண்ணீங்க, கண் கட்டி தெய்வமாச்சே. நினைச்சதெல்லாம் கை கூடும்.
3: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நாங்க இருக்கேன்.
1: பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்திருக்கு. கதவு திறந்து கிடந்தாதான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
3: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
1: இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
3: சிவகுழந்து, வெளியூர் சாட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல?
1: நீ சும்மாறியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா. அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
3: ஆமா ஆமா. இந்தாங்க,
2: இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
1: காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
3: ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
1: இந்த வண்டி
3: அட பொழப்பா கேட்டனே.
1: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: வந்து இவ்வளவு தூரம்
1: என்ன இந்த அம்மனை தரிசிக்கத்தான்? இது அது எங்க தமிழ்காருக்கு ஒரே வைத்தியபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாள் ஆகும் போட்டுருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தமிழ்க்கு அனுப்ப முடியுமான்னு வந்தேன்.
0: நீங்க கேட்டு அனுப்பிச்சிடுமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தமிழ்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா?
1: இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுறேன், அது பத்திரமா இருக்கா?
0: என்ன துண்டு?
1: அன்னைக்கு உங்க இடத்துல மாலை விழுந்துச்சு, அந்த துண்டு தான்.
0: பொல்லாத துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே?
1: துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னு விட்டுட்டு போயிட்டேன்.
0: ஒரு மனச கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான்
1: இருக்கு. நீங்க போனீங்க, உங்க தவன்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கே வந்தீங்க, அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியுங்க, நான் வரேன்.